0: ஆற்றையே நொமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்ரி ஹதட ஹிமாலிக்க ஜோதி ராத்ரிய
2: சத்யாக லக்கன